ஃபர்மாயிஷி சக்கரதார் பிரசுத்தே தகத்திட்டு கிட்ட தகத்திட்டு கிட்ட தகத்திட்டு தகத்திட்டு தகத்திட்டு தகத்திட்டு திட்டு தகத்திட்டு திட்டு தகத்திட்டு தகத்திட்டு தகத்திட்டு தாகின தகிட்டு தாகின தகிட்டு தகத்திட்டு தாக